ரமண ராஜனே திதி புத்தம் திதி கம்மம் திதி ராகோ தியோ நித்யம் ரமே நம ராஜோ ரத்தா ரமணியாசா ஓ தப்பதா.